மாந்திரிகம் மாந்திரிகம் மாந்திரிகம் வாக்குகள் செய்திகள்.

ತಿಂದ மண்டலானே மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன் மகாமண்டன